பைத்தர் வாய் பீவி பிகடே ஷோஹர் அக்கடே ரோஸ் கே ஜகடே ரோஸ் கே லப்டே லப்டே ஜகடே அரே ஜகடே லப்டே